0: ரம்மை பவர்ஃபுல் காம்பேக்ட் எனக்கு பண்ணு போசம் இமோ பிளட் சுகர் டிடிஎக்ஸ் 500 கரண்டி சாதோ எஃபெக்டிவ் ஹோ ஆரமிஸ் டிடிஎக்ஸ் 500 நக பலம் துரும் பல அங் இமோ பனுலுகா பகல் டிகின் பல அங் இமோ நா உமா சமி நக பங்கி மசமி கிட உஹாசி மை டயபெட்டிஸ் கனா டிடிஎக்ஸ் 500 நா டிடிஎக்ஸ் 500 ரம்மை பவர்ஃபுல் காம்பேக்ட் எனக்கு பண்ணு போசம் இமோ பிளட் சுகர் டிடிஎக்ஸ் 500
1: கரண்டி சாதோ
0: டிடிஎக்ஸ் 500